0: கேக்கை பைபாயின் சின்ன பேத்துனு தனக்கோ சுக்காகிரி பிரான் சப் பிரசிடென்ட் வில்லியம் ரூத்தா குல பேத்துனு தனக்கு பேத்து தினுவின் டேகோ பாத்தி நிமோனே காக்குவா உத்திக்கை கொய்ப என்ன பரிச்சின் தாப்கேன் பாக்கா தியாகின தேத் இன்று சின்ன கொண்டு இடனோ தன் பயமேத்து கோரா தனி நியூ தன்னை ரொபி அங்கே கோரா இகோர் வைக்கி உச்சோ தனின் கிபுர் வைக்க தேர் தேரின் ஏமேத் அகோய் என் கோனே கோகோலா சகிபகிங்கேஷிக்கு தேர் தேர் கத்தி பைனோதன் கோசுக்காகி கொயம்பு வலுத்து கேஷின் போ காண்டோயின தேத் மீசிங் கோத்தாய்த்த மரண தோசி கொய் தீச கலிஷிக்கு போ கவுன் தீச நோத்தன் கோ டெஃபல்யூஷன் நெய்சுபே கோ நலாலேத்த குத்திங்கே ஆக கத்திபா இனோத்தன் போ கிஞ்சாப எல் போயங்க ஆக தமன்ன
1: The citizens of this country given huge opportunity within the 2010 constitution to actually participate in the systems of governance of this country. So our people are not supposed to merely elect and forget. You don't elect and forget as it used to be.
0: காகுமாய்ச்சிய மினிஸ்தன் போ மகர்ணத்தி தெனமீத்தினி நைனோ ஷெக்கேஷினக்கு போ தபலுனி தாவ்கோய்க்கு போ கவுமனூத்த அசன் ஜோஹோ கோண்டுவிண்டி தினபைச்சாமைத்தின் போ டிசி பீருக்கா தேக்கஷாக்வா கோத்தோனோன் காபோக்கினி தாப்மலே கேஷ தொக்கினு உபயோ தாப்னு பங்கசிரே தீன்கி வகிங்கின்னு தொனோ சில்லுவனி சேத்தகா மாரே தாப்கி ஓதோ ஐபிசி ஃபஹிமா அரஃபத் ஒன்லாலியன் கிபவரத்தன் போ வீத்து நெமீத்தினின் கவுந்தின் பொல்லாமோ கம மினிஸ்தை நோத்தன் கொல்லலுகோ ஏக்கேவா மா கைஷா கொல்லே கோத்தே தெய்னெண்ட தக அரஃபத்
2: Ninataka niwaombe watu wa Witu. Juzi mimi nimeona hata sijui ni juzi ya majana anamtaja mimi kama Hassan Joho. Ati wewe Hassan Joho umeshikana na msana mmoja naibu wa mwenyekiti wa kutoka huku pwani ati kuiba kura
0: kawalchi koraisho ho kondo inda nonton body cb kule tokine tawke ne nyuane teko biretin bakura ama chursitin bakura in lewenisho nonton Meeting tie.
2: Kile kitu nataka nimwambie Rigathi Gachagua. Sisi mpango wa kuiba kura hatuna. Lakini wa kupiga kura tunao. Umeelewa hiyo? Na safari hii tutapiga kura kwa njia ambayo haijaonekana. It cannot be that the entire commission, the IBC, you handpick or you pinpoint one person simply because she comes from minority.
1: I want to go and engage the people in the diaspora. They are very serious stakeholders of our country. They contribute. They are actually the largest foreign exchange earner for our country. And I want to go and talk to them.
0: கமா Kondo ini nonton keliru tonton aku magu ikoya iku curge isyame ten boi cama ini moni kosuka muni nega mule tendo kondo ikala geshi bo tarubi onde ini kleo vasa malala asya mule tese tagu cingin kosuka ite cama inoton na kama kaisha kogle wendi kuru to shinna kondo icho ton na kebe bruike tia teri teri cibo ini tin cing si tin boi cama ita kosuka tin cama inoton na pa DCP.
1: I have asked my team in DCP to keep the fire burning. DCP party is not a one-man show. It's a serious mass movement that enjoys popular support in Kenya. I have a team of leaders who assist me to run the party, and nothing will stop. They'll be all over the country. Starting this weekend, they'll be in Laikipia, in Ngarua, and Sipili. They'll be everywhere in the whole country. My deputy party leader, Cleo Malala, has sufficient instructions to take charge with the Secretary General designate and keep the party going. Keep calling out William Ruto. Keep on calling out the excesses against the people of Kenya. And I have connected them to a few people who give me information. I hope they will trust them with that information. And once they are given that information, they must do what I do.
0: Kongongkara kaisha kwa gule kogunyori chame tako subitino kubun region bon Nairobi, region bon Mount Kenya, hakporu dietino bon Masai kako kamagule tokingen nguni kibagaritano bon South Rift asubitino kunyori chame tin polato shikiga.
1: Kenya revolves around regional blocks. What the politics of Kenya revolves around regional blocks. Once these blocks have been mobilized successfully, I for one, I can confirm, I've mobilized the mountain to a man. I've mobilized the city of Nairobi, the Maa Nation. I am actually now working on the Kipsigis community, and you can see it's working. I was there on Friday last week. William Ruto was there today crying to the Kipsigis that they are embarrassing him by coming to Amonyoro. And they said, no, if we never went to Amonyoro, you'd not have come here. So this Rikiji guy is a real thing, and we want him to come to Bomet, we want him to come to Kericho, so that you can come and work for us. Because I was able to persuade the Kipsigis, this William Ruto, because I know him, he only works for those people who oppose him. He's just interested in being elected. So if you support him, he ignores you. If you oppose him and say you not vote for him, he works for you. I think the Kipsigis have learned the good way and how to do it. So I was there on Friday, they welcomed me very well. William Ruto rushed there. The other day I was in Narok, he rushed there.
0: In logo yekalage ko manche alage in family sechibandara ni kyo nyor kago tino shigene murwa de ger account in bonna roge ke namage ipchiger konge ten bong ngatu tege kando inde tage tu ne go tinga ke marge tino abiten mambo leo ene murwa de gerin kasara tene goge gene kando inde tino boy meta Dr. William Somoe Ruto in kamosotonna
3: Kamai cegol mungkin nangut kubutau nengke terusinu sejatan goit ke mog alagin bi kosbik apen bi nebo masatan David keter dollar line anan ko kosbik apen anengen ananat kubulu negi belike kubutau bi nautan kubaten nyalukicu kegir kele kagi sultan ciklisiet nebo cokinne tagi cegu tuya ager konget aga tulen kondo indet nega gnyorta kubutau cemar ko sejatan.
4: Ega ko yakieta. Guru nengi mewa gaya jangan guru nengi jawat. Ni neto amen nautan kejere taban bi ebar arah bulu. Ago MPI ini nautan kot jalan lagi kai. Ayah, kubi cukup kau macam jengke, cukup kau konya ko ngalari ngamu kami presiden. Konya nanti kita sijere, kubi itu ko last mak kami bang.
5: Ugi nengi macam jengku nengi mai guaror ruegi jawat. Ti tukul jago lewo kubi mana ngalai jute. Ago ngawe kita nengi loji ngalai jute. Agi sebenarnya terkaya nam jite moge nengi kubi jute. Enak ele tu ngawe jite.
3: En kasaratan kuga gumongke nebo ngecheret en kansul of elders en kaunti nebo Pome Thomas Cherutan ago chupta en kimnatet yaut choton
6: bago mutong koit kasito tonde no gowendi maira korot kagile ne anyenyon ago mandele so chogibu kasine ogibu tinyara ikita no nyone tinyara ine gowinyorto ikigi gileben macha bagai abesa kuno tong kichong gubongo ni chini gi chituje tukuchanga ya kolati konyone nebo emet oga nyone ga Ayo ni boleh sih, nak abis ni. Tiga ini, tu ni orang galai tu. Abang kerat di, ini. Oh, nak kita bawa sen ni kan? Nak ni rekin ni engko. Kita korang tu je nak ayam beres. Tukup ni kerat di cagi sen. Angkut kami balik agak lagi ayam cik boleh macam tiki. Wong pongo yang, pongo ini. Mon, cawan yang cagi ni boleh. Kita sah gulu susu kita kau nak tak belana.
3: Kata sen engko kau itu kursit kau itu ni rannya kau gerak kau lemat kau yang engko bayi sen ni cagat kondo kau bela teh. Engkau sertan kau tu aje engkau lekap kampen. Engkau muskaliat. Ulle kau ragu teh cik kondo itu kau lekap mat kau ikhwa bayi sen ni rannya kau norat sen manjal.
6: Also, my men are not Tom Gay, two young John Owen. I go in all what to every young girl, young Leon, and uncle, I get a chief, control what I get. See the top of my generator, and only Dinto, my top one lap, where I see what Kongun picking the kit.
3: kongeten kaunt nebo Bomet kainenyun kaweldon kirui.
0: Angistoinke logoi choton bunu kaunti nebo Bomet ko en logoi kalage ko tesetai en gune tekset nebo oret no nebune Baraka bypass ago tuitos taonit nebo Nairobi en kibeberta nebo Nyayo House age kibeberta nebo Upper Hill. Chuton ko logoi kaimong sirindet no en ministeri setab kalyet en emet orit Dr. Raymond Omolo nekamwa kole oranoton teishe kibagengeit netononchin ortinwek cheechen en taonishek kura kotorchingei kobos chiletab ke nebo karishek chechute ak kimondoi en taonit nebo Nairobi ak konyumnyumi rutoiwek ak loiset. Kama Dr. Omolo kole oranoton kotounenke Kenyatta Avenue roundabout en taonit nebo Nairobi ak obaraitak ak itorchingei kora kobos chiletab ke nebo karishek en Mamlaka Road ak Julius Nyerere ak kibeberta nebo St. Cathedral kot koit Integrity Center koboto kibeberta nebo Kikwete Road en Yutan, Nairobi. Kama sirindu noten kule choton ko tetutik kibo serikali kukiri kule kanyumnyumite rutoiwega agi bose chile tafken bo karishege kuhuye cham kibo urenchin ingora noten ituitos kibibaratan bo Nairobi agi kibibaratan bo Upper Hill. Choton ko sindoni ko luguye kibo imite chikobo saite sumoge en karun nabo petuta brani. Kigurenon well done, Bor. Testai, you've cheated HFM to get up, Colin China.
7: Kugalogo Yugabimit in Touch FM. Touch FM in Nakuru County came it in loud and clear in 107.5. Kabarak, Moche, Kabronda, Salga, Naivasha got quite Mount Narok.
8: 107.5.5
7: Baringo ko 104.4 kotkona Melgeo Marakwet, Eldama Ravine, Kabartonjo, Marigat 104.4.